0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் எம் கே.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் முதல் பாடல், குழல் ஊதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா, குக்கு குக்கு. என் குரலோடு மச்சான் உங்கள் குரலோசை போட்டி போடுதா, குக்கு குக்கு. 1986 வெளியான மெல்ல திறந்தது கதவு என்ற திரைப்படத்தில் கவிஞர் வாலியின் வரிகளுக்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்து கே எஸ் சித்ரா பாடிய மிக புகழ்பெற்ற பாடல். கண்ணனின் புல்லாங்குழல் இசையையும் காதலையும் இயற்கையோடு இணைத்து குயில் பாடுவது போன்று எழுதப்பட்ட மிக அருமையான பாடல் வரிகள். மழைக்காத்து வீசுற போது மல்லிகைப்பூ பாடாதா, மழை மேகம் கூடுற போது மண்ணமயில் ஆடாதா, இயற்கையுடன் இணைத்து ஊமையுடன் பாடும் பாடல் இது. கேட்டு மகிழுங்கள்.

0: കേൾക്കാം, ആസ്വദിക്കാം. റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரேடியோ சாந்தோனம் 90.4 அலைவரிசையில் தமிழ் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. சோம்பேறி தினத்தை தவிர்த்து கடமையுணர்ச்சியுடன் விழிப்பாக இருந்து பொன்னான வாய்ப்புகளை நழுவ விடாமல் நாட்டுக்கும் உயிருக்கும் பயனுள்ளதாக வாழ வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தும் சூழ்நிலையில் வருகிறது இப்பாடல் வரிகள். இது ஒரு விழிப்புணர்வு பாடலாக சமூகத்திற்கு வேண்டி எழுதப்பட்டது. விழித்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டார். இப்பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் பாட்டுக்கு ஒரு கோட்டை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், இசை எஸ் சுப்பையா நாயுடு, NS பாலகிருஷ்ணன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நாடோடி மன்னன். பாடியவர் TM சவுந்தரராஜன். இதோ பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள்.

சொன்னார். சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லா இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார். அல்லும் பகலும் தெரு கல்லா இருந்து விட்டு அதிர்ஷ்டம்

0: கொண்ட கடமையில் பொங்கியவன் புகை இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதரில் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே.
1: ഓരോ ഹൃദയത്തിന്റെയും ശബ്ദം റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
2: நேயர்களே, ரேடியோ சாந்த்வனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலில் மீண்டும் சந்திப்போம். நெஞ்சுக்குள்ள இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? 1993 வெளியான பொன்னுமணி என்ற திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடிய மிக அருமையான பாடல். காதலின் மென்மையான பக்கத்தை உணர்வுபூர்வமான வரிகள் மற்றும் இசையால் வெளிப்படுத்திய காலத்தால் அழியாத படைப்பாகும் இப்பாடல். உலகே அழிந்தாலும் உன் உருவம் அழியாது, உயிரே பிரிந்தாலும் உறவேதும் பிரியாது என்று உண்மையான அன்பை உணர்த்துகிறது. கேட்டுத்தான் பாருங்களேன்.

0: are now listening to Radio Santhanam 90.4 FM. Stay tuned for exciting programs and magical music.
1: அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில். இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, காதலர்களின் பிரிவையும் அவர்கள் தூங்காமல் நினைவுகளிலும் இயக்கத்திலும் இருப்பதை அழகாக விவரிக்கின்றன இந்த பாடல் வரிகள். இது தமிழ் சினிமாவின் உன்னதமான காதல் பாடல்களில் ஒன்றாகும். பாடல் வரிகள் மருதகாசி, இசை எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி, பாடியவர்கள் ஏ எம் ராஜா, பி சுசிலா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பெற்ற மகனை விற்ற அன்னை. இதோ பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள்.

0: Wake up with the rhythm of success. Your dream, your moment. Your station, Radio Santhanam 90.4 FM. Stay tuned.
1: நேயர்களே, ரேடியோ சாந்தவனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் கடைசி பாடல். நிலவு தூங்கும் நேரம், நினைவு தூங்கிடாது. இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது. இது ஒரு தொடர்கதை, தினம் தினம் வளர்பிறை. நிலவு தூங்கும் நேரம். 1985 வெளியான குங்குமச்சிமிழ் என்ற திரைப்படத்தில் கங்கை அமரன் அவர்களின் பாடல் வரிகளுக்கு இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம் மற்றும் S. ஜானகி பாடிய மிக பிரபலமான பாடல். அன்பின் புனிதத்தையும் நீங்காத நினைவுகளையும் மென்மையாக கூறும் ஒரு மெல்லிசை பாடல். காதலை ஒரு தொடர்கதை என்றும், தினசரி வளரும் பிறை போன்றது என்றும், வாலிபம் தென்றலாய் என்றும், இங்கு ஒளி வீசும் என்றும் அழகாக வர்ணித்து எழுதியிருக்கிறார் கங்கை அமரன். கேட்டு பாருங்களேன்.

மவத்வியாப்ததேஹாய தக்ஷிணாமூர்த்தயே நம. யஸ்மின் சர்வம் யதஸ் சர்வம் யஸ் சர்வம் சர்வத்ருக் ததா சர்வபாவபதாதீதம் போதானந்தம் ஸ்மராம்.

0: சந்தனம் 90.4 FM. டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃப்ரம் கூகுள் பிளே ஸ்டோர் ஆர் ஆப் ஸ்டோர் அண்ட் என்ஜாய் யுவர் ஃபேவரட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் மியூசிக்.
1: ആസ്വദിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നു റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM മേഘമൽഹാർ. മേഘമൽഹാറിന്റെ ഈ സംഗീത നിമിഷങ്ങളിൽ നിങ്ങളോടൊപ്പം ഞാൻ ശ്രീലക്ഷ്മി.